பிஜுகை கொடுத்துட்டு இருப்ப சீனா ஜாஃபிர் ஆஷபி லகாயே பியாசாந்தி அஜ பியாச புஜாயே.